0: நம்ம கத்துப்பா நம்ம பையன் கிளாஸ்
1: ஃபோர்த் கிளாஸ்
0: எந்த லெக்சர்
1: நாத்
0: ஏமா.